அழகில் தன் பிரிய மதுவின் ஓர்மைக்காய் ஒரு சம்ராட்டி விட தீர்த்து. എന്നാൽ വെൺശില കൊണ്ടൊരു പ്രേമ കുടീരം നിൻ തീരത്തായഴകിൽ തൻ പ്രിയ വധുവിൻ ഓർമ്മ.